இருக்கிறான், இருக்கிற பயத்துக்கிறதான் தாக்கத்தை இதான்தான் நடத்துகிறான் சத்தி.